சார் அவர்களே, தப்பா இருக்கக்கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா டு த நேஷன் டு த இந்தியா டு த அண்டர்கிரவுண்ட் டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.

ஹாய் ஹாய், தவா லிகாய் வினாடி பஹாய் விலவ மிகா பில்லகே கிந்தர ஹம் தவோ. அது ஃப்ரைடே அப்பி கெலின்மா நம்ம இந்தளம ரெடி வேணே அப்பி லகே டிஜே நைட்டகிட இந்த மம ஹிதுவா மினு மே ரீமிக்ஸா மேஷ் அப்பி கெம்மா அது வரே பட்டன் கண்ணோ கேலா அலட்ட ஹகினி நாத்ரே கிந்தர ஹம் தவின் சிந்துவாக டெடிகேட் கிராம பிந்து ஐ கை கை தேகாய் பனஸ் பஹாய் திஸ்துனே ஹட்டு துரட்டு கால் கிராம புலோத் எவாகேம தமாய் சட்டகிட சேட்டன் பிந்து ஐ ஹத் சிக்குல் ஹயானு பஹயானு பஹயானு பஹட வாட்ஸ்அப் மெசேஜ் எக்காக கேவானு புலோ ஏ வகையம தமாய் கொல்லனே கெல்லனே வெட கிரணாத்ரி சூரி ஜாலியா கண்ணா தெக்க அப்படி லகி கிந்தர ஹந்தாவே அது ஃபேஸ்புக் போஸ்ட் எக்கிட்ட அன்னி வாரன் கமெண்ட் எக்காக லைக் எக்காக ஷேர் பாராக தான் அது கமெண்ட் செக்ஷன் எக்கு நாங்க அத்துவை கேனே மாற ஜாலி ஒன்னா கெனி கோட்டு கெதாய் கேலா பேனல பேனல பேனல பேனல ருபியால் கோட்டியாக தேனவா அதுதோ கெனிக்கோட்டு கெத்தமும் கெத்தாய் கேல பேனல ருபியால் கோட்டியாக தேனவா மங்கஹன்னே ஒயா ஏ ருபியால் கோட்டியாக அண்ணோ அது ඒකට මාඩු කමෙන්ට් එකක් ඇවිල්ලා තිබුණා. එක්කෙනෙක් වෙන්න මෙහෙම කියලා තිබ්බා හරිද? කනත් අල්ලනෝ අනේ මේ කනටත් ගහපන් කියලා. බනින්න බැරි නම් ගහලා හරි කමන්නේ. කෝටියක් නන්නේ මහත්තයෝ. Okay. එහෙනම් අද සිකුරාද දවසේ අපි ලෑස්ති වෙන්න ගින්දර හඳව හද හතරු වෙනකම්ම ඔයාට no hello mango helage gindari bashi meka gindara handa wahanu gulu kotuma